நேலபி சர்மன் குரம்ஜி பேர்னா கனிங்க அண்ணங்களபி அத்தனுக்கு பா நமி கன் டகன பர்த்தாலிங் அலால டகன செலே ஞாங்கண்டேன் மல்லேன் ஐனா பாலிங் ஐனா அபிடாலிங் மல்லேன் பாரத சைத்துபி கெத்து மல்லேன் அப்பர்மந்தா அகலம்பிண்டேத்தி தகல்லாய்த்தி கம்சுங்கலாப்ல டியாண்டிரேன் மல்ல ஜதி பாரதாசா எருபெண்டேன் குடாங் கருங் சரோபா ஜெருபெண்டேன் பங்கசெடகுத்தே கோசிலும் தீஞ்சு கொண்டா கல்ஜு கொண்டா அலாம்பேன் எகா கொண்டா பிள சிங் அஜரி நைபி உமல்லே ராய்டாலி காகாலின் அங்குவாங்கோன்ல எத்திலே சலையுமன் யா கொண்டா கி உஞ்சு கொண்டா பிள யா இல்ல எத்திலே சலையுமன் அகஞ்சுமன் அக்காடி துரு கொண்டா பிள ஜெருபெண்டே பரணாத்திரேத்தி மா அலடும்பரா பெண்டே தேசலும் ரெத்தின அரங்கமா மல்லிம் துவேன்.